0: லக்காண்ட ரேடியோ ITN கோல் டிரைவ் விக்கெட்டா லக்காண்ட
1: ඔබත් දිනවා රටත් දිනවට ධන නිදහ

0: ஆண்டையே நொமியன ஹட
1: ஆத்ரின் ஜோதி
0: இரதா ராத்ரி ஹதட ஹிமாலிக்க ஜோதி ராத்ரிய
1: FM 93.5 FM 93.7 லகான ரேடியோ ITN